0: தாய், what's up in life? மான் மோர்க்கம் இத்தனோ ஆராம் so start up your day with rainbow fun day. rainbow fun day
1: rainbow fun day rainbow fun day
0: musical start real life.